0: Il y a l'espoir d'une lueur, que demain sera meilleur, mais...
1: مطبوخ ميوزيك.
2: سيدة حبيبي غير الكل فاتت قلبي وضل